0: திறன் நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா. அந்த சேட்டா உங்க அப்பா?
1: ஆமா.
0: பொண்ணு நீ முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்க, சேட்டி ஏன் லேட்டா வராரு?
1: அவரால இப்பெல்லாம் முன்ன மாதிரி ஓட முடியறது இல்ல.
0: கால்ல ஆணியா?
1: இல்ல, அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆட்டோக்காரரு ஒரு ஒத்த வார்த்தையில திட்டாரு. அதுல இருந்து இப்படித்தான்.
0: அப்ப நான் கிளம்பிக்கிறேன்.
1: இருங்க, எங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு போங்க.
0: உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான்.
1: ஐயோ, நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆலைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது பெருசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.

போலீஸ்!

0: இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு.
2: தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா, ஜோசியர் அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. எவன்டா மொட்டை அடிக்கிறவன்?
3: நான் தானுங்க.
0: கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்?
3: நான் தானுங்க.
0: ஊசி எடுத்து கையில வச்சுக்க.
3: சரிங்க.
0: Come on, follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா.
3: மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க.
0: ஐயோ, வட்ட அப்படிங்க, வந்து காது குத்துறா.
3: புடிங்க, அதுக்கே மாப்பிளே புடிங்க.
0: என்ன ஊசி இது? பச்சை குழந்தைய மாப்பிளை.
4: மாப்பிள்ளிட்டு

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

ஆடாத வண்டியிலே அதிரா.

0: அடியோ, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ, நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாக்கில செட்டில் ஆகிடலாம்.
1: டே மடையா,
0: டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறக்குறோம், அதுக்கு டிரெஸ் ஆயுது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இத போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நடிக்கிறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க, வேலையா இது? எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன், இனிமே நான் 1,000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய, அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: ஏய், என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா
0: செருப்பால அடிங்க. மறுபடியும்
3: வேலை செய்யறேன்.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கல் போயிட்டேன்.

0: திடீர் மார்க்கெட் கூட்டிருக்கீங்க, ஏதாவது கேஸா?
1: கேஸா மாச கடைசிப்பா, பையில பத்து பிசா கிடையாது, மாமூலு கிமுலு வாங்கினா வண்டி ஓடுது.
0: லஞ்சமா?
1: அடேப்பா என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செஞ்ச?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடங்கனே வாங்கி நாலு பேர் கைய கால பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கிட்ட பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போட.
1: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவேன். சொன்ன கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போனான்னு எதுவும் சொன்னியா?
2: என்ன
1: இங்க கடை போட்டுருக்க?
2: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும்.
2: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.
1: இருப்பா இருப்பா. நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
3: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்துறா
3: இந்த கதை கொடுங்க சாமி. இந்தாங்க ஐடியா.
1: டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம்னு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
3: என்ன ஐடியா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா? உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: போலீஸ் ட்ரைனிங்க்கு இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
3: யோ, என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம.
1: ஏன்டா எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ?
3: போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற, எப்ப பார்த்தாலும்.
1: டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? டேய், நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
3: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், என்ன வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதான். டேய் மாமூல் கொடு.
4: இன்னும் போனையால ஏட்டையா?
1: காய்கறி ஆச்சு புள்ள பண்ணு சீக்கிரம்.
4: இதெல்லாம் ஒரு குழப்பு.
1: வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க ஏன் தேவையில்லாம கண்டிக்க.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி நந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தண்ணி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
3: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளிப்போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு,
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ.

மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: பாத்தேளா
1: பாத்தேளா
0: எப்படி பிடிச்சேன் பாத்தேளா
1: அத பாத்தேளா
0: நான் சொல்றதே நீங்க
2: இல்ல இல்ல பாத்தேளா என்ன பாக்குறீங்க மாமா
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தால
1: அவ தான் போயிட்டாளே பின்னாடி
2: இல்ல நீங்க வந்துட்டு போறதுக்கு பின்னாடி
1: இல்ல அப்புறம்
2: டேய் இர ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்க போயிட்டான்
0: என்ன சிரிச்சுட்டே சொல்ற
2: வெளியதான் அம்மா சிரிக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் போனால் போகட்டு போடான்னு நான் விட்டுட்டேன் நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு போற பிடுங்க அம்மா
0: இருங்க மெட்ராஸ் தர போறேள்
1: ஆமா
0: நானும் அங்கே தானே போறேன் போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ
1: சரி
0: என்ன சத்தம்
2: இல்ல நான் தான்
1: நான் தான் நான் தான்
0: யாரு
2: வேற புரிஞ்சுக்கிட்ட
0: திவ்யமா ஒரு மாதிரியா நன்னா இருக்கு இன்னொன்னு தாங்க
2: குடிச்சிட்டா
0: சே
2: இன்னொன்னு
1: தர பாவன் அடைய ஆபத்து
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல
0: வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே
1: இத தள்ளறதுக்கு இடமே முதல்ல அதை சொல்லுங்களா
0: வந்தவரெல்லாம்
1: தங்கி பிரிட்ஜுக்கு கீழே தண்ணியில தள்ளி விட்டுலாமா
2: நமக்கு இது தாண்டிடுச்சு அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ டிஸ்போஸ் பண்ணலாம் ஆமா இல்லையோ அப்படின்னா ஐஸ் காபி வேற ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல வண்டி வீணா போடும்
2: நீங்க அந்த பக்கம் போங்க போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன் இன்னைக்கு என்ன துணை
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தர செய்யும்
2: எனக்கு
0: ஐயா வாங்க
1: உள்ள
0: அற்புதப்படாத
1: வந்து வந்து வந்து

0: 자, 자.
1: அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
2: ஆமாங்க.
1: ஏ வா. ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா?
3: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
2: அட நம்ம ஊரு. ஏங்கனே தனியா வந்திருக்கற? உன்ற கூட ஆறு மரலியா?
3: என் கூட சித்து வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க?
1: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியா இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
3: ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க?
1: இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கெடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
3: எங்க தட்டி பாரு,
1: அரஞ்சிடுவேன்.
2: அட ஏனுங்க, நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க. போலாம்.
3: போய் நீயும் ஷட்டும்
1: போடா, நீயும் உன் பல்லு.
2: வாங்க போலாம்ன்ற.
3: சரிதான், போயா.
4: Let's go. Let's go. Let's go.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாத்திக்கிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வாவூசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபரஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாளும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: பக்கா சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான்.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அத்தா பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கலாம் அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்க கொடுத்துருக்கற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து உன்னை நான் மீட் பண்றேன்.

0: கண்டா நாய் அடிக்கிற நாய்
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா. ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும், ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்ல எப்படி கொடுங்க, நீங்க அடிக்க போறீங்களா?
1: ஆமாங்க, அடிக்க. என்ன
0: இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
2: உங்களுக்கு தான்டா.
0: ஏண்டா என்ன, நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
2: 10 லேன்னு சொன்னேன்.
0: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க, பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன?
1: எரியலீங்களா?
0: எரியலையாபா, ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையில எரியலீங்களா?
0: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணா
0: அண்ணா பாட்டி பத்து போறேன்.

0: தம்பி வரான்.
1: அது எப்படிங்க பார்க்காமே சொல்றீங்க?
0: கெட்டு போன நாத்தங்காஜி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம்.
1: ஏங்க இப்படி போறான் போடுறீங்க? அவன் செண்டு போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத, நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா கிட்ட கேக்குறேன், உண்ட
0: கேக்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் குடுக்கணும்.
1: அப்ப குடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாய்.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவளை
2: கெடுத்துறாத. மாமா வெட்டித்தனமா பேசாத, 100 ரூபா தர முடியுமா? முடியாதா?
0: முடியாது.
2: இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிக்கமா இல்ல?
0: என்ன
2: எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரை பண்ணி குதினா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்துறா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சு ஆசை வளர்த்த நியாயம் வந்த இன்னைக்கு பேச்ச மாத்திர நியாயம் அது?
0: நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன்.
2: அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு.
0: அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்கா போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு அறியும்.
0: இந்தாடா இந்தாடா,
2: அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாகரிச்சமா இருக்கு உனக்கு.
0: ஆமா.
2: 500 ரூபா. எப்படி இருக்கு என் தக்காளி?
3: போட பெருச்சாளி
2: போடி. நீ இல்லன்னா காமாச்சி அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க. என்ன
2: பண்றேன்
0: பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு. அவனை சொல்லணும்.
2: எங்க அக்கால தானே கட்டிருக்கேன்.
0: அவனையும் சேர்த்தேன் சொல்றேன், சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய் என்ன வாங்கணும் கேட்டியா?
2: சுண்ணாம்பு
0: சுண்ணாம்புன்னு திட்டினேன்.
2: சரி வேற என்ன வாங்கணும்?
0: என்ன வாங்கிட்டு வா போடு. ஏய்
2: என்ன
0: வேணும் கேக்கல பாரு.
2: என்ன என்ன
0: கடலை? என்ன
2: சரி விடு.

0: நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில்தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைனு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படிய
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே
1: கேரகம். எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காது. எந்த
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
3: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவாங்க.
3: என்ன பண்ணுவான்?

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான்
2: சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது. டேய்,
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: காடு வளைஞ்சன் மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.

0: மிஸ்டர் எக்ஸ், பொம்பளைக்கு பொம்பளனா, போக்கிரிக்கு போக்கிரினா, யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ்.
1: டோன்ட் ஷவுட் யூ மேடம் எக்ஸ். பொம்பளைக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக நெஞ்சுவதா, சில்லி, ஃபூலிஷ், நியூசென்ஸ்.

0: கோபம் என்னம்மா பொண்ணு?
1: தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு.
0: கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு?
1: கண்ணங்கள் என்னாகும்?
0: இன்னும் தான் பொண்ணாகும்.
1: Don't touch me, Mr. X.
0: Don't shout you, Madam X. அன்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, கும்பளைக்கு அஞ்சுவதா, போக போகும் இஞ்சுவதா? சில்லி, ஃபூலிஷ், நியூசென்ஸ்.

குரு கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்.

0: அந்த தவுள்கார ரொம்ப துள்ளுறா, அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்ன சிரிச்சுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காக ஒதுக்கிற வேண்டியதானே, வைக்க போறல கூட நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சர்தார் பாய் புரட்டா கட்டையில கூட தான் இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுவான்.
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்காய் வரையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் டெய்லி போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட்டா ஊத்திடுவான். சரியான வெறும் தப்பைய.
0: ஆமா என்றாலும் செய்வான். ஐயோ ஐயோ
1: பண்ணுங்க.
0: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்பிருந்து பாத்துட்டு இருக்கிறேன், இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய கேடி நாயுடு, திங்கள் டீ ஆராய்ச்சி பண்றாரு.
1: அது இல்லண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே.
0: இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
1: குடிச்சிட்டீங்களாண்ணே?
0: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போ நாயே.
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே? அப்ப நீங்க செத்து போயிருவீங்களா? நோ ப்ராப்ளம்.

0: டாக்டர் ஐயா.
1: டோ
0: டாக்டர் ஐயா.
1: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி? என்னாச்சு?
0: முதுகு புடிச்சுக்கிச்சு.
1: இப்படி உட்கார முடியுமா?
0: முடியாது.
1: எப்படி புடிச்சது?
0: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர், இதுதான் கிடைச்சது.
1: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்.
0: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
1: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா
0: டாக்டர். மருந்து
1: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவு நோக்கி போ.
0: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
1: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
0: இது என்ன மருத்துவம்?
1: ஹோமியோபதி, அலோபதி, குளோரோபதி மாதிரி. இது நர்சோபதி.
0: ரொம்ப நன்றி டாக்டர்.
1: 100 ரூபீஸ். குனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.

0: nigga.
1: என்ன அக்கிரமம் இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸ்.
2: ஆமா.
1: என்னையா ஆத்தா இப்படி தின்றா?
3: ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க.
4: எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற, ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா.
1: வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரிய வைக்கிறேன். பாப்பா குழந்தசாமி, என்ன விஷயம்?
5: என் குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்துணுங்க.
1: அவ்வளவுதானே, முடிய வெளியே இறக்கிக்க, காது ஆத்தாவுக்கே குத்தினேன்.
6: எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றான் இவன்?
3: இதானே இந்த கோயில் சம்பிரதாயம்.
6: என்ன
3: உங்களுக்கு குத்தினா அம்மனுக்கே குத்தின மாதிரி?
6: ஆமாடா, அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறதா நகைக்கடைக்கு போடா.
1: நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. ஆத்தாவுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மட்டும் அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம்.
6: தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூலை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா.
1: ஆத்தா அங்க பாருங்க, முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்டமே.
6: அடா பாவிடா, லஞ்சு பண்ணும் போது வந்து பஞ்சு பண்றேங்கிறாங்களடா. தர்மதத்தா தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா.
1: இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கர வரைக்கும் போயிடுச்சு, விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போயிடுச்சு.
7: அத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விடமாட்டேன். ஆத்தா குத்தாம விடவே.
6: தர்மகர்த்தா தர்மகர்த்தா, காது குத்த தம் தூண்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு. இவனுக்கு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோணி குச்சியோட அலையிறாதீங்கப்பா.
1: பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க?
6: அது வேறயா. நான் எஸ்கே
1: ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்னு பிரயோஜனம் இல்ல, உங்களா வந்து குத்து மதிப்பா குத்துங்கடா.

0: தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசுமை எக்கிட்டே கட்டிட்டேயா?
1: பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கா?
2: இருக்கு.
1: இதுக்கு
0: அட பாவி, பஞ்சர் ஓட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டார்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா?
1: ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போட.
0: இந்த
1: கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம்.
0: என்ன விழா?
1: பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா.
3: தீ மிதிக்க போறா?

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார்ற? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார்ற? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
3: முதல்ல
1: கைய விட்டு வாந்தி ரெண்டு பேரால சமாளிக்க முடியல
2: மாப்பிள. மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
3: எனக்கு ஒரு இடம்
1: எப்பா என்ன ஆளை விடுக்குறா.

0: பொண்ணு. ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கம் இப்படி சாட்டிட்டு இருக்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல், மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்ல சொல்ல பார்த்தது இல்ல?
1: சத்தியமா பார்த்தது இல்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க, நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்கள தான் டைரக்டர் போடணும் நினைச்சேன், அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா?
2: அரண்மனை எப்பேற்பட்ட பரம்பரை, அதோட பெருமை தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ரெண்டு அடி அடிச்சுனா பில்டிங்கே இடிஞ்சிரும். இப்போ நீ அடிச்ச அடியில அது கிராக் விட்டுடுச்சு, அதை நான் பூசி மழுப்புறதுக்கு 10 ரூபாய் கொடு. குடியா
3: வேட்டா காசு பிடிங்கிட்டானே.
2: மாதிரி கேட்டதும் கொடுப்பான்னு தெரிஞ்சதா 100 ரூபாய் கேட்டிருக்கலாமே. ஆமா, உங்க படத்துல யாருப்பா ஹீரோயின்? டைரக்டர் சார்.
0: யாருப்பா பக்கத்துல சேர் போட்டது?
2: யாருப்பா போட்டது?
0: வர வில்லேஜ் காரங்க குசும்பு ஜாஸ்தியா போச்சு.
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சு இல்ல சார்?
0: ஏன், நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் கொலையுருமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொண்டு.
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: அடுத்த படமா
2: நல்லா ஓடுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: அடுத்த படத்தையும் பாக்கிறதப்பா.

0: கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. இந்த வாசனைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான்.
1: அப்படின்னு பாத்து நீ உரியல உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய போட்டுருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா?
0: ஆமா.
1: எங்க மாடு வாங்க வந்தீரா?
0: இல்ல டச்சு வேல.
1: கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: பிரமாதம்.
1: திருப்தி தானே?
0: பரம திருப்தி.
1: ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க செட்டிய பிடிங்க.
0: எதுக்கு?
1: கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது, அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்குத்தான் இந்த பிள்ளை எடுப்பத்துருவாய்.
0: வாசனைக்கு காசம். என்ன அடையாளமா இருக்கு?
1: என்ன நுனியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க இல்லையா? அங்க கவர்ச்சி கண்ணிய நீயா கட்டி பிடிச்ச ஆடுற?
0: இல்ல,
1: கண்ணு பாக்குது காது கேக்குது. காசு குடுத்துருல?
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்குத்தானே உறிஞ்சு, அதுக்குதான் பத்து ரூபாய் எடு.
0: இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது முடியாது முடியாது பாய், முடியாது.
1: அப்ப மூக்க எடுக்காச
0: குடுத்துறா.
1: அடிச்சுன்னா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடுறா. எடுக்க.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

முடிச்சிடலாமா?

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன் லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன் வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீயும் வாடா.
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிக்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா?
1: ஆசைனா நமக்கு வரப்போறவை எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு. ஏய், அப்படினா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
2: அடிச்சனா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சுக்கிச்சு. உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு

0: இல்லை பெரியவனே, உன் தும்பி போட்டோ பார்த்தானா என்ன சொல்றோம்?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்காமா?
2: பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிறா, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
3: ஏய், என்னடா வாய் நீளுது?
2: பின்ன என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கமா, அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா, இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா.
4: அதுல என்ன தப்பு இருக்குதுனே, எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குரட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருந்தா இன்னைக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
5: அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு.
4: சமாளிப்பா, அது ஒண்ணு இல்லைங்கண்ணே. தும்மா அம்மா, நீ இங்க தான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா.
5: சோர்த்திங்க வீட்டுக்கு தான் வரணும்.
4: யமா யமா, சோர்த்திங்கத்துல வசத்த கசத்த வச்சிடாதா.

0: சொன்னல ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு, அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன்.
1: இதா பாரு,
0: யோ இது முதலே காமிச்சிருக்கலாம்ல.
1: நீயும் போக போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற, எடுத்துக்க.
0: இன்னைக்கு நம்ம கிராமம் தான்.
1: எனக்கும் தான் பஸ் வருது, போகலாம்.
0: அது நான் போற பஸ் இல்ல.
1: அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல, மட்டுமானே
0: போ போ.
2: பஸ்ங்க?
3: ஆமாங்க, பஸ் தாங்க.
2: இங்க பஸ்ங்க?
3: ஆமாங்க.
2: ஐயோ ஏங்க பஸ் பஸ்னு சொல்றீங்க நீங்க? ஆமாங்க ஆமாங்கனு சொல்றீங்க.
3: ஆமாங்க, பஸ் பஸ்னு சொல்லாம வேற என்னங்க சொல்வாங்க?
2: ஹலோ, பஸ் நிறுத்துங்கனு சொன்னேன்.
3: நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கனு சொன்னீங்க? நீங்க பஸ் பஸ்றீங்க? ஆமா ஆமாண்ணா.
2: ஏ நான் பஸ் பார்த்தது இல்லையா?
3: அது யாருக்கு தெரியும்?
2: கஷ்டம். ச்சே, ஓடலியா? இந்த வாட்ச் வர மணி.
3: வேலு
2: மணி,
3: வேலு சக்தி வேலு.
2: ஹலோ மணி, என்னன்னு கேட்டாங்க.
3: எங்க எதுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க. முதல்ல வந்து டைம் கேப்பீங்க, அப்புறம் அப்படி இப்படி பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு.
1: தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படிதான் இருக்கணும்.
3: சரிண்ணா,
4: எங்க போனோம்?
1: ரமேஷ் தியேட்டர் போனோம்.
4: ஏயா, ரமேஷ் தியேட்டர் 2 ரூபா குதிர, 3 ரூபாயா?
1: ஐயோ, எங்கிட்ட 2 ரூபாதாங்க இருக்கு.
4: ஏயா இம்சம் எடுத்துற, எவ்வளவு தெரியாத உனக்கு.
0: அண்ணா, நாம இப்படிதான் இருக்கணும்ன்றது அடுத்தவனு பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான்
4: ஏறணும்.
2: அவருக்கும்
0: எனக்கு ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது.
2: ஹலோ.
0: எஸ்
2: பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு.
0: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு 1-2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாவை சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.
5: வாமா மகாலட்சுமி.
2: என் பேர் அஞ்சலி சார்.
5: புடவையில உன்ன பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற.
2: தோசுக்கு முன்னால் தாண்டா நான் புடவையை கொட்டுறேன்.
5: என்னமா முணுமுணுக்குற?
0: ஹலோ,
2: என்னங்க இப்பதானே 2 ரூபாய் கொடுத்தேன்?
0: கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். யாரு கொடுத்தீங்கன்னா?

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியாக காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரு கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன், கேன் ஐ ஹேவ் எ சீட்? ஓகே, ஐ அம் ஹேவிங் எ சீட். ஏ ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானு. இதை குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்கலாம் பாரு. இதை அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்ச பார்த்தா எட்டு கோலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா ட்ரெஸ் பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கான மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி, எம் முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துன்னா ஏன் விக்கல் எடுக்காது? ஏழது மறுபடியும் தண்ணியா குடியா? எத்தனை வாட்டி அவனுக்கு சொல்றது குடியா பாப்போம். தண்ணியில கண்டம்னு சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா, தண்ணீர் அவனுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
1: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா,
2: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏன்
1: கைப்பிடுகிறான்? கைப்பிடுகிறான். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேண்ணா. என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா
1: எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா.
2: நீ பேசிட்டு நான் தீர்த்து.
3: நீ போலீஸ்காரரே
2: அடிச்சிட்டியா? துப்பாக்கி
1: போலீஸ்காரா? ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துறடா, தட்டி பிரச்சனை சட்டம் சொன்ன வரைக்கும் கூட வெளிநடப்பு செய்யறேன்.

பொண்ணு கழத்த போற ரயிலாட்டம்மா கொடுதி நாக்கு.

0: ஏதன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசேதன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: இது 100வது தேங்காய், இத உடைச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிவிடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு ஏலட்டு கடாவும் வெற்ற. அப்படியே முருகா இந்தா வாங்க.
1: இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறீன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகினி.
0: எது தேச துரோகியா அண்ணன்? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன.
1: ஏன்?
0: எனக்கு பிறந்த நாள்.
1: ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா? மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். ஐயோ, என்ன என்ன
0: என்ன?
1: அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய்
0: விழுந்தா 1 கோடியா?
1: கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய்.
0: அண்ணே, உன்ன சொல்லி குத்தம் இல்லண்ணே. என் வாய், என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன்.
2: வணக்கம். இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்.
1: அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு குடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து குடுக்கற
0: மாதிரி. என்ன கோடி கோடியா அள்ளி இறக்கிற
1: காரணம் இருக்கு.
0: என்ன
1: முருகா? இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா.
0: தங்கம் யா, சொக்க தங்கம்.
1: இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க?
2: தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவசத்துல ஆயிடுவேன.
1: ஓ, நீங்க என்ன செய்வீங்க?
0: ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன்.
1: ஓ சரி, இந்த ஆடு மாடெல்லாம் எங்க மேய வைப்பீங்க?
0: மேய வைக்கிறது அந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது.
1: ஓ
2: சரி, ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா?
0: என்ன செய்ய?
2: காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி
0: பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா, அத போய் வெட்டினி வெட்டினி வெட்டி பாடுற. அதுக்கப்புறம் உசுரம் இருக்கான்னு பாப்போம்.
2: எனவே மாட்ட மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலையை அடைச்சேன்.
0: வேலையை பிச்சேரி வேண்டாம்,
2: மரியாதை இல்லாம பேச உன்னை அடிச்சேன்.
1: ஹலோ, என்ன ப்ராப்ளம்?
0: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
1: தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது.
0: உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே, பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற?
1: அறிவிலனா அப்படிதான் விழும்.
0: ஏன் ராஜா?
1: தமிழ்நாடு அரசு பரிசு சிட்ட தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு.
0: 1 வருஷமா?
1: பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தான்னா அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுன்னா ஆடு வாங்குவேன், மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாக்கு ஆசைப்படுற, இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற? உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு எண்ணமே இல்லையா உனக்கு?
0: ஏப்பா, இத முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல.
1: ஐயோ ஆமா,
0: அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும்.
1: என்ன போட்டாங்க திட்டம்?
0: இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல. அந்த சீட்டை என்ன விட ஒரு இளச்சவன்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு.
1: ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு.
0: மறுபடியும் தேங்காயா?
1: இது பரிகாரம்.
0: எது?
1: இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளில இருந்து நல்ல பிள்ளையாரு.
0: கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கந்தா, அது குடைக்கிறது தேங்காய.

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Everybody, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாட்டு சித்தா மனுஷன் தின்னு தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாட்டு சித்தா மனுஷன் தின்னு தோல வச்சு மேல

0: சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விளக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான். மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே? ஓசிட்டிக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
2: சார் என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க,
1: இப்ப அப்படிதானே பேசுங்க.
2: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டணம் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏண்டா மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
2: சொன்ன,
1: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்ன.
2: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: பத்து நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர்
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய் நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டு நிறியா.
3: சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
3: சார் சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா?
3: எந்ததான் சார்.
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: ஆ சலோ
3: வர சார். ரொம்ப தேங்க்ஸ்
2: சார். அவன் சொன்ன நம்பர் வேற, கார் நம்பர் வேற சார்.
1: மடைய அவன் கார் நம்பரே அவன் ஞாபகம் வச்சுக்க தெரியல.
3: சிவப்பு கலர்ல கட்ட போட்ட சட்டையோட ஒருத்த போனானா
1: சார்? கார் ரிப்பேர் நான் தான் ரெடி பண்ணி அனுப்பிச்சு
3: வச்சேன். அவன் ஒரு தீவிரவாதி, இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அவனை தப்பிக்க விட்டுக்கே உனக்கு அறிவு இருக்கா?
1: உனக்கு இருக்கா?
3: யோ
1: சார். ஏன் சார், டிபார்ட்மெண்ட்ல செலவு பண்ணி வாங்கி டாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. மெசேஜ் பாஸ் பண்ணா மடைக்கு பிடிச்சிருப்பேன்ல, அதை விட்டு ஓடி பிடிச்சி விளையாடாம அவன் பேட்டி சுத்திட்டு இருக்கீங்க.
3: இது 6 மாசம் சீக்ரெட் ஆபரேஷன்.
1: 6 ஆபரேஷன் 6 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. 6 மாசமா அவனை வச்சு அப்படி என்ன ஆபரேஷன் பண்ணீங்க?
3: வந்து வச்சுக்கிறேன் வண்டி
1: அடியா.
2: பாத்தீங்களா சார், அலை விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான்.
1: அக்கல் இருக்கிறது பாடி ஸ்ப்ரேவா? கைய விடுறான். எந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷன் கண்ணுக்கு முன்னாடி பிடிச்சி டபுள் ப்ரொமோஷன் வாங்கல. என் பேர் ராஷேர் இல்லையா?
2: சார் சார் அவங்க அப்படி போறாங்க சார்.
1: போனா போகட்டும், டார்கெட்ட ஷார்ட் கட்ல போயிடலாம். ஏரியா
2: சார் ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
1: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியும். ஜஸ்ட் மிஸ் டா சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பேட உட்காந்து வர வேண்டியதானே.
3: தீவிரவாதிய பிடிக்க உன்ன யாரா வர சொன்னது
1: சார்? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் குடிப்பீங்க.
3: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி
1: ஏட்டா.

0: நான் வந்திருக்கேன் செல்வரோஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை? செல்வராஜ் கிதர்
1: பார்க.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியலையே.
1: வெளியே போயிருக்காரு சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாமா.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாயவரம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்குரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீ வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிடுவேன் கத்தியில.
1: ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா
1: உனக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார்.
0: ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டுடு விட்டுடு, நான் சொன்ன கேளு, விட்டுடு விட்டுடு விட்டுடு விட்டுடு, நான் சொன்ன கேளு, விட்டுடு. மூஞ்சி போன வராதையா?
1: அதெல்லாம்
0: சொன்ன கேளு.
1: விட்டுடு சார். சார் நீங்க நீங்க வாங்க சார்.
0: உன்ன கை எடுத்து நான் கூப்பிட, விட்டுடு விட மாட்டேன்.
2: இந்தன் குரல் கேட்டு உனை தூக்க

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: வணக்கம் அம்மா. வணக்கம் மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா?
1: ஐயா, வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல, அனையமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: என்னடா திங்கிற
1: திங்கிறனா பம்மரையா?
0: எதுக்குடா?
1: நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான்
0: யாரா
1: யாரா என்னய்யா, பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா, இந்த வாரம் பாத்தீங்களா, இவன்ட கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா.
2: என்ன ஐயா? வணக்கம் ஐயா.
1: ஆமா, பொண்ணு எங்க இருக்கு?
2: உனக்கு என்ன கண்ணு பொட்டையா? ஒண்ணுக்கு ரெண்டு நிக்கல.
1: ஏண்டா இந்த பொண்ணு வச்சு நான் குடும்பமா? பொண்ணு எங்கடா? கல்யாண பொண்ணு?
2: நாங்க என்ன இழிச்ச வயனா? இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் பண்ண கூட்டு வர்றதுக்கு பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு. சரியான லுச்ச பயலா இருப்பாரு, இது கூட தெரியாம இருக்கேன்.
1: என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல ஐயா. இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்க. ஏ,
0: நாம பொண்ணை தேடி போக கூடாதுரா, பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும், புரியுதா?
1: ஆமா, பொண்ண பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய இம்சியாவில் இருக்கு.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களே எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? அதாக பட் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது, ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேண்ணா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸா தாங்க மேரேஜ் பத்தி பேசுறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்ப இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ்,
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: காப்பாத்துங்க. தேங்க்ஸ்.
1: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்துட்டேங்க? உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூ சொன்னீங்க?
0: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையன் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசின, ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளிய இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறேன்.
1: நினைச்சேன். நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
1: நிஜமா ஆண்டி?

0: எத்தனை காசு முழுங்கிட்டான்?
1: எட்டனா தொண்டைக்குள்ளே போகாத, டே உண்மையை சொல்லு, முழுங்கினியா?
0: ஆமாங்க முழுங்கிட்ட.
1: நீங்க கொஞ்சம் இங்கே இருங்கம்மா, நீ வாடா என் கூட, நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
0: ஒன்னும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
1: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவும் முழுங்கினியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன், அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அதனாலதான் காசு முழுங்க போய் சொல்லிட்டேன்.
1: சரி வாந்தி இருக்கிற மாதிரி சவுண்ட் கொடுறா, அத்தல நீ லிப் மட்டும் கொடு, நான் சவுண்ட் கொடுக்கறேன். ஓகேயா? 1 2 3 இந்தாங்கம்மா எட்டனா, வீட்டுக்கு கூட்டு போங்க.
0: என்ன டாக்டர்?
1: என்ன
0: ரெண்டு நாள் குடுக்கறீங்க?
1: ஆமா
0: முழுங்கினது எட்டனா இல்ல?
1: எட்டனாதாம்மா, பெருங்குடல் வரைக்கும் தான் எட்டனா போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிப்ட் ஆகும் போது அதுவே ரெண்டு நாள் மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.

0: எனக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமனாக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: எங்க சௌமியா காணோம்? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வணப்ப.
0: நமஸ்காரம் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளி பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கா தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்தரோ வாங்கிட்டு வரேன்.
3: சரி,
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டா. நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒன்னு சேர்ந்து நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ,
1: இன்ன இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ, இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிட்டே, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காபி
0: சாப்பிட்டு
2: வரேன்.
4: என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம் மாஸ்டர்.
4: யார் இந்த பஃபூன்? நீயா?
0: ஆமாமா சார்.
4: இங்க என்ன பண்ற?
0: நடனம் கத்துல வந்து
4: பாட்டுல இருந்து நடனம். அப்ப நீ எங்க அண்ணன் சைடு அந்த பக்கம் போ.
1: குருநாதா சாரிரனா என்ன?
4: டேய் சாரிரனா குரல் வா, அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அது இருந்தாதான் கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா ஏன் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி விடுங்க போதும்.
4: இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி.
1: என்ன
3: பண்ணிட்டு
1: இருக்க? அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போறேன்.

ஜோடு ஜோடு.

0: எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: ஆஷ்ரம் அட்டெண்டர் வராண்டி, ஏய் டிராமா ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: நல்லா தான போயிட்டு இருக்கு.
3: ஆத்தி அச்சச்சோ, நான் தற்கொலை பண்றதை அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு குதிச்சிடாதே, நான் பாறையெல்லாம் ஏறி வரணும். நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை, நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட ஆத்தி அடுத்த வரத்தை மறந்து போச்சே. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஏண்ட சொல்லு, நான் தீர்த்திக்கிறேன். காரணத்தை சொல்லு, அழுதுகிட்டு இருக்க என்ன மாதிரி?
1: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
3: ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
1: இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
3: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
1: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நானா தான் நினைச்சுதான் ஆகிற முடிவு எடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
3: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
1: அஞ்சலி.
3: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு.
4: டேய், முழு பேரை சொல்ற, அது என்ன சுப்பு?
3: சாட்டா கூப்பிடுற, அது பொறுக்கல உங்களுக்கு. சரி,
4: அப்படின்னா
3: நீ ஜாயிண்ட்
4: யார்மானே? என்னடா யாருன்னு
3: கேட்டா பண்ண, ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்?
4: விவரம் கேட்டா அதை சொல்லு, விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்டா அதட்ட?
3: அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது.
4: வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு.
3: கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வ அதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன்.
4: எங்கம்மா நடந்தது?
3: ரோட்லதான்.
4: நான் இடத்த கேட்டேன்.
3: ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும்.
4: இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
3: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
4: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருக்க ஒண்ணுக்கு போன?
3: நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல நான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
4: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன்?
3: ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போன? நான் கேப்பாங்க மனசு
4: நினைக்க. ரெண்டும் ஒரே நேரத்தில் தானே நடந்திருக்க.
3: ஓட்டு பொழுதுட்டு போயிருவாங்க. நான் வந்து அப்படியே இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன பாப்போம்?
4: போகலையா?
5: பொண்ணோட
4: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு.
5: என்ன பேர் என்னமா?
1: அஞ்சலி.
5: சரி, பாத்து சேர்த்துங்க.
4: சரி,
5: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
3: யாயோ, ஒரே வார்த்தையில கேட்டவன சேர்த்துக்கிட்டாரு. நீ ஏயா என்ன இவ்வளவு உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
4: இத பாடுறா, இன்னும் அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்லு, நான் சேர்த்துக்கிறேன்.
3: ஆஹா, எந்த வேன் நம்பரை தருவேன்
4: நான்? இருமா இருமா இருமா இருமா, ஆக்சிடென்ட பத்தி பேசினா நீ அழுக ஆரம்பிச்சுட மயக்கம் போட்டு வந்துடுற. வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
3: இன்னைக்கு பூரா விடமாட்டான் போட்டிருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறானுங்களே.
4: வேன் நம்பர் தெரிஞ்சுதா
3: இல்ல?

0: ஏட்டையா என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
1: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குற்றத்துக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன்.
0: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்
2: ஏட்டையா, பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தர மாட்டேனா, உண்மையில செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத. சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க?
0: அவங்க எப்படி போன உனக்குனியா? மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துறியா?
1: என்ன செலவு பண்ணீங்க? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆஸ்கர் ஒரு அதிகாரி கூட பாக்காம பேச்சு முடிய முடிச்சு பெக்கர்
0: ஏகாம்பரம்.
3: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க?
1: அது
3: தூட்டி முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜலஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு நைட் டியூட்டி தான் நான் போட போறேன்.
1: சார், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார். இந்த ஏகாம்பரம் நைட் டியூட்டி தானே சார், போடுங்க சார. ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
3: அத நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க.
0: இன்ஸ்பெக்டர் ஐயா,
3: என்னடா
0: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
3: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
1: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே,
3: ஆமா
1: நல்லா இருந்துச்சா?
4: சூப்பரா இருந்துச்சு.
1: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
3: ஏண்டா ராஸ்கே, போலீஸ்கார மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவ பிச்சு.
0: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
3: டியூட்டிக்கு போங்கயா.
5: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்காரர். ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரையிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்காரன் நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ, யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர். வாட் எ ஃபேமிலி, வாட் எ

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்ட் வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும் பேசாம வா.
0: அவனுங்க உங்களுக்கு வயசு அடிச்சுல, அதான் கிண்டல் பண்றானுங்க.
1: எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வர்றேன்.
2: ஏய், நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ?
1: ஏய், யார பாத்திர பொக்க என்ன? இட்ல கையே
3: எதுக்குட?
2: சும்மா நீட்டு வெரி ஓல்ட் மேன்.
3: அவன் என்ன பாக்குறான்? ஒரு கலெக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடைக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன, காதெல்லாம் பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான்.
1: I am Stefan from Canada. I don't know Tamil.
4: Oh.
1: Poison attacking, color changing. Please quick treatment.
4: Okay, don't worry. ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும்.
5: உங்களுக்கு எதுக்குப்பா டிடி?
1: ஒருத்தனே கோவத்துல புடிச்சு கடிச்சிட்டேன், அவன் விஷம் எனக்கு ஏறாம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் போடு.
5: இந்த வயசுல எதுக்குப்பா ஊர் வம்பு?
1: என்னடா வம்பு? அவன் என் வயசை பத்தி பேசிட்டான்டா, கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் கப்பிட்டேன்.
5: நல்லா கவனிங்க சிஸ்டர்.
4: சார்,
5: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
1: லுக் ஹியர், லுக் ஹியர், லுக் ஹியர்.
3: தூரம் விடா.
1: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர், இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்கள மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில
4: இருந்து. ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: அத்தை கிட்ட எப்படிடா?
2: அத்தையே சொல்லிட்டாங்கல்ல.
3: இல்ல, நீங்க கையிலே போட்டுருங்க.
4: டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. கை கால் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே. ப்ளீஸ் டர்ன்.
3: என்னடா பண்றேன்?
4: பெயினே இல்ல. இல்ல,
3: சுத்தமா பெயின் இல்ல டாக்டர்.
4: டாக்டர் கமலி,
3: டேய், ஊசியே குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறேன்.

0: பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: இந்த பாரு, 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: புரட்சி தலைவன் வந்துட்டாயா? புரட்சி தலைவன் வந்துட்டாயா?
1: என்ன

0: சொல்லுங்க அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் யானை கதை சொல்லுங்க தூங்காமே தான் ஜோரா கேட்பேன் யானை ரொம்ப தான் பிடிக்கும்
1: பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா
0: சொல்லுங்க

தங்கை, எனக்கு அது ஜோடிதான், தூங்காமே தான் ஜோரா.

0: அவுரங்கசீப் சமாதி எங்க சார் இருக்கு?
1: அவர புதச்சேரத்துல தான்.
0: வைசா கோபுரம் ஏன் சார் சாஞ்சிருக்கு?
1: கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டு கட்டிருப்பாங்க, அதான் கான்ட்ராக்டர் சாஞ்சிட்டாரு.
0: ஓஹோ
1: சார், உங்க வாட்ச்ல டைம்
2: என்னாச்சு? டைம்
3: வழக்கம் போல சாக்கடைய திறந்து போட்டு போயிட்டாங்க, உள்ள விழுந்துச்ச, கை கொடுத்து காப்பாத்து.
2: பாருங்க
3: சார், இன்டர்வியூ போற டிரஸ் இப்படி ஆகி போச்சு.
2: எந்த கம்பெனிக்கு?
3: ஏபிசி பிரைவேட் லிமிடெட்.
2: என்ன போஸ்டுக்கு?
3: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்.
0: ஐயோ, யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க?
2: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். சோ எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
0: அதுக்காக அப்படியே சார் விட்டு போக போறீங்க?
2: வேற வழி தெரியல சார்.
0: ஏ சார், நல்லா பிரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
2: ஓ எஸ்,
0: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்களா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா?
2: கேளுங்க.
0: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா?
3: ஏன் சார் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
2: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
3: என்ன பண்ண போறீங்க?
2: மூடிட்டு போறேன்.

0: எடுக்கட்டுமா?
1: டேய் ஒரு நிமிஷம், நான்
0: சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: டேய் மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடாச்சு கபடி ஆடிக்கிட்ட நடந்து வர?
1: ஏன்டா சொல்ல மாட்டேன், நேத்து நைட் ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா.
0: சரி,
1: அதுல கமல் ராதிய கால்ல நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில எப்படி எப்படி நடப்பாரு. அத பாத்துபுட்டு என் வைஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்டா.
0: நீ நடந்தியா?
1: வேற வழி, அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் வீட்டே ரெண்டு சுத்தி சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லையா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்கிச்சுடா.
0: யூ ஆர் எ லக்கி ஃபெலோ.

0: மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாடே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்ப்பா.
0: யாரு?
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
0: கிடப்பேன். இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்க. இப்ப நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில் எம்ஜிஆர் சமாதியை பார்க்கலாம் வாங்கிட்டாங்க.

மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அதை போய் உங்க பிள்ளையாண்ட கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்தா ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாருமா அவரு. அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரைய போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு ஆயிட்ட டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற.
0: கட்டுங்கம்மா, உங்களாலதான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? ஹாய் மாதவாவுக்கு செல்லாவதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர் கிட்ட கொடுத்துறேன்.
0: டாக்டர் கிட்ட கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுக்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

0: தாங்க என் ஜாதகம். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களா உங்களை கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு டப்பு டப்பு டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறாமல.
1: பேரு கல்யாண சுந்தரம்.
0: ஆமாங்க.
1: அப்பா பேரு ஆறுமுகம்.
0: ஆமா.
1: அம்மா பேரு முனியம்மா.
0: கரெக்டா சொன்னியா.
1: அக்கா ஒருத்தர் இருக்காங்க. வயசு 47.
0: கரெக்டா சொல்றீங்க.
1: பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான்.
0: ஆமா.
1: பேரு கௌதம்.
0: கௌதம்.
1: வயசு 27.
0: ஆமா ஆமா 27.
1: உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க.
1: 3வது குறுக்கு தெரு லேக் ஏரியா வள்ளுவர் கோட்டம் எதிர்புறம்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: டோர் நம்பர்
0: ஐயோ
1: 13 புதுசு 32.
0: ஆமாங்க.
1: மேல சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க.
0: ஐயா நீங்க என்னையா ஜோசியர். ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படியாது
1: ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்னத்தடா சொல்ல சொல்ற?
0: ரேஷன் கார்டா?
1: பின்ன ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கிய. உனக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்?
0: ஐயா தப்பு நடந்து போச்சியா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா.
1: உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவுக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.

0: ஆமா மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க, ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா ஆபீஸ் நேரமாகல,
1: காப்பி ரெடியா?
0: ரெடி
1: கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம்.

0: அஞ்சு வருஷத்துல ஆளே மாறிட்டு
1: அது ஒன் சைக்கிளாடா?
0: ஆமா,
1: தெர்மஸ் பிளாஸ்க் டிஃபன் பாக்ஸ். எங்கடா பார்க்குக்கு வந்த
0: சீட்டாட வந்த
1: சீட்டாட வந்தியா?
0: அது ஏன் கேக்குறான் அந்த அநியாயத்தை? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு.
1: எவ்வளவு கட்டிக்கிட்டா?
0: கட்டிக்கப்படாதடா.
1: இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன்.
0: அடே, நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
1: போச்சுடா,
0: ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காபி டிபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: ஏண்டா, உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா
1: கட்டாயம் போடுவான். கரெக்ட்.
0: ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரி எனக்குடா.
0: சரி, என்னன்னு தான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்ட்டியா சொல்ற? நானும் வேலைக்கு தான்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு
1: ஓடனேன்.
0: அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு
1: வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும்டா.
0: சரி, போறப்படு.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன.

0: அண்ணே.
1: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரமேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன்.
0: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே.
1: என்னடா
0: இந்த பெட்ரமேக்ஸ் லைட் எப்படி எரியுது?
1: அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
0: இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, என்ன அதுக்கெல்லாம் உடஞ்சு விட்டீங்க?
2: ஏங்க இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க?
0: இதுதான்.
1: அது நான் தாங்க.
2: சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரமாக்ஸ் லைட் வேணும்.
1: கூட வச்சிருக்கிறதுல லைட் குடுக்கறதில்ல. போமா.